ராஜே நமோ இந்திர இந்திரே நமோ ஆந்தகாரே நமோ தேஜ தேஜே நமோ பிருந்து பிருந்தே நமோ பீஜ பீஜே நமோ ராஜசங் தாமசங் சாந்தரூபே நமோ பரம தத்தங்க தத்தங் சுரூபே நமோ ஜோக ஜோகே நமோ ஜான ஜானே நமோ மந்திர மந்திரே நமோ தியான தியானே